முயலியை பள்ளி உத்தமா மாச்சினி போன் ஆய் சுகா எவனம் கால்தாசா.